0: மணமல்கொடு வில சுகையும் பரவாணி ஜனங்கட தலமுடி படுதர மழிகையும் மலபொழிகையும் மணமல்கொடு வில சுகையும் ஹரிசுதனுடைய முன்னிலடுத்து
1: ஹரிசுதனுட முன்